0: ஏய் கவுக்கு வல்ல சாம்பே
1: இயர பத்து ஜுன்னோ அன்னைக்க உள்ளோ வையரி கொடோ அன்னை எரமே மாக்கு பொடுசிக்கி நிசன்ன மல்லாக்கு கண்ணக்கினா துடத்தன்னக்கி மல்லாக்கு

0: மேல கரம்பான் மாத்த கப்பான முடே தமிழவே இல்லாய் பரங்கவன் நந்தி இந்த நடில தோடும் எதுவும் கையவன் நேரம்
1: நீ யான கதவு நரிமலா நாஜிக்கு கொடை